0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 6 தேதி, ஆனி திங்கள், 22 நாள், திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமரர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது நிகழ்ச்சி திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக எஸ்பிஎஸ் சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு எஸ்பிஎஸ் ரேடியோ 2 வழியாக மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போமா?
3: Well, over a third have now been rejected. And these are people who previously would have been approved. We only put people forward for reassessment and upgrade when we think there's a strong case.
4: It just astounds me that somebody that has a diagnosis can then be found to have no impairment.
2: இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில், முதியோர் பராமரிப்பில் 2024 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழிமுறைகளில் அரசு சில மாற்றங்களை அறிவித்துள்ளது, இது குறித்த செய்தியின் பின்னணி, மற்றும் தமிழகத்தின் அண்மைய செய்திகளின் பின்னணி, பின்னர் நம் நாட்டில் ட்ரோன்களை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள் குறித்தும், செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிமேஷன் SMSF பயன்படுத்தி முதலீட்டு வீடுகளை வாங்குவதை தடை செய்ய அரசு அறிமுகப்படுத்தும் சட்ட திருத்தம் குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இனி செய்திகளுக்கு செல்வோம்.
5: SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். நேஷனல் அபரிஜினல் அண்ட் ஐலண்டர்ஸ் டே அப்சர்வன்ஸ் கமிட்டி, சுருக்கமாக நைடாக் வாரம், நேற்று ஜூலை 5 தேதி முதல் அடுத்த ஞாயிறு ஜூலை 12 தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. ஊரியக்குடி மக்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் சாதனைகளை கொண்டாடுவதற்காக சமூகங்கள் ஒன்றிணையும் நேரம் இது என்று விரஜூரி குடி மூத்தவர் நோமா இங்கிரம் கூறினார். 5 தசாப்தங்களாக நைடாக் இயக்கத்தை உருவாக்கி நிலைநிறுத்திய பூர்வீகக்குடி மூத்தவர்கள், அமைப்பாளர்கள், கலைஞர்கள் மற்றும் சமூகங்களை கௌரவிக்கும் விதமாக இந்த ஆண்டின் கருப்பொருள் 50 Years of Deadly என்பதாகும். பூர்வீகக்குடி மொழிகளை பேசுவதை தடை செய்த முந்தைய அரசுகளின் கொள்கைகள் எதிர்மறையான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும், அதனையும் மொழி மற்றும் கலாச்சாரத்தை பேணுவதற்கான முயற்சிகளையும் அங்கீகரிப்பது முக்கியம் என்றும் மூத்தவர் நோமா இங்கிரம் NITV-யிடம் கூறினார்.
6: I'm really happy that I'm in a place now where I can be part of teaching my language, Wiradjuri language, because all of that was, well, it was against the law for us to practice. We didn't lose it. It was still all there, and it's just being rejuvenated now, and it's been taught in the schools. That's what NAIDOC's all about for me, is to just continue to showcase our culture. We will embrace the rest of the nation, and we hope that the rest of the nation will embrace us.
5: நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் H5 பறவை காய்ச்சலின் முதல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பறவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டுள்ளதாக அங்குள்ள கோழி பண்ணையாளர்கள் கூறுகின்றனர். H5 பறவை காய்ச்சல் ஆஸ்திரேலியாவை வந்தடையும் என்று பல ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்ததாகவும், உள்நாட்டு விவசாயத்தையும் பூர்வீக வன விலங்குகளையும் பாதுகாக்க மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு மற்றும் உயிரியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர். பிராந்தியம் முழுவதும் ஆஸ்திரேலியாவின் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் பசிபிக் சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் ஆந்தனி அல்பனீசி இன்று ஃபிஜியுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளார். ஃபிஜி தலைநகர் சூவாவில் இன்று பிரதமர் ஆந்தனி அல்பனீசி ஃபிஜி பிரதமர் சிட்டிவேனி ரபுக்காவுடன் வுவாலே யூனியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவார். இந்த வாரம் அங்காராவில் நடைபெற இருக்கும் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக துருக்கியில் நடந்த நேட்டோ எதிர்ப்பு போராட்டங்களின் போது 100 மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேட்டோவின் 32 உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் நாளை செவ்வாய்க்கிழமை July 7 அன்று தலைநகருக்கு வருவதற்கு முன்பு துருக்கிய அதிகாரிகளால் ஆர்ப்பாட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த கைதுகள் நடந்துள்ளன. ஆனால் இந்த கைதுகள் குறித்து துருக்கிய அரசு இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. குயின்ஸ்லாந்து மாநில அரசின் சமீபத்திய இளைஞர் நீதி திட்டத்தை குற்றவியல் நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். இது ஆதார அடிப்படையிலான கொள்கையாக இல்லாமல் தேவையற்ற அரசியல் பிரச்சாரமாக இருப்பதாக அவர்கள் விவரித்துள்ளனர். அடல்ட் கிரைம் அடல்ட் டைம், வயது வந்தோர் குற்றம் வயது வந்தோர் தண்டனை என்று அறியப்படும் சட்டங்களின் கீழ் டேவிட் கிறிஸ்டபலி தலைமையிலான மாநில அரசு ஒரு புதிய குற்றத்தை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி பிணையில் இருக்கும்போது கடுமையான குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டால் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் கட்டாய சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். சம்மதம் இல்லாமல் அந்தரங்க படங்களை பகிர்வது அல்லது பகிரப்போவதாக அச்சுறுத்துவது டஸ்மேனிய மாநிலத்தில் சட்டவிரோதமாக்கப்படும். வரும் வாரங்களில் இது குறித்த கலந்தாலோசனை நடைபெற இருக்கிறது. அத்துடன் இந்த ஆண்டின் இறுதிக்குள் இது குறித்த சட்ட முன்வரைவு வெளியிடப்படும். உலக வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸாக கட்டுப்படுத்துவதற்கான ஐநா உலக பாரம்பரிய அமைப்பின் பரிந்துரையை ஆஸ்திரேலியா மற்றும் குயின்ஸ்லாந்து மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த மாத இறுதியில் நடைபெற இருக்கும் முறையான கூட்டத்திற்கு முன்னதாக வெளியிட்ட தனது இடைக்கால முடிவில் பவளப்பாறையை ஆபத்தில் உள்ள பாரம்பரிய தளங்களின் பட்டியலில் சேர்க்கப் போவதில்லை என்று யுனெஸ்கோ கூறியுள்ளது. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. நேர்களே, இன்றைய ஒலிபரப்பில் இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதியோர் பராமரிப்பில் 2024 அறிமுகப்படுத்தப்பட்ட வழிமுறைகளில் அரசு சில மாற்றங்களை அறிவித்துள்ளது, இது குறித்த செய்தியின் பின்னணி, மற்றும் இந்திய மற்றும் தமிழகத்தில் அண்மைய செய்திகளின் பின்னணி, பின்னர் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனுவேஷன் SMSF பயன்படுத்தி முதலீட்டு வீடுகள் வாங்குவதை தடை செய்ய அரசு அறிமுகப்படுத்தும் சட்ட திருத்தம் குறித்தும்.
7: நீங்க என்ன ட்ரோன் பறந்தாலும் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டுக்குள்ள இருக்கணும். அதாவது நீங்க ட்ரோனை வந்து பார்க்கக்கூடிய, நீங்க எங்கிருந்தும் அதை வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். 400 feet மேல நீங்க பறக்க இயலாது, அதாவது 120 meters.
5: நம் நாட்டில் ட்ரோன்களை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள் குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இனி செய்திகளின் பின்னணி.

0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில் முதியோர் பராமரிப்பில் 2024 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட இன்டிகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு கருவி கணினி கணக்கீட்டு வழிமுறை அல்காரிதம் கொண்டு மேற்கொள்ளும் முதியோர் பராமரிப்பு மதிப்பீடுகள் குறித்த விமர்சனங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெடரல் அரசு இதில் சில மாற்றங்களை அறிவித்துள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் செல்வி இன்பசேகரன்.
1: ஆஸ்திரேலியாவின் முதியோர் பராமரிப்பு ஏஜ் கேர் அமைப்பில் சேவைகளை விரைவாகவும் ஒரே மாதிரியான தர நிலையுடனும் வழங்கும் நோக்கில் இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT எனப்படும் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு கருவி 2024 ஜூலை மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. முதியவர்களுக்கு அரசின் நிதி உதவியுடன் வழங்கப்படும் பராமரிப்பு சேவைகளுக்கு தகுதியை நிர்ணயிப்பதே இந்த கருவியின் முக்கிய நோக்கமாகும். இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT எனப்படும் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு கருவி 2024 அறிமுகமாவதற்கு முன்பு முதியோரின் உடல்நிலை, மருத்துவ தேவைகள், சமூக சூழல் மற்றும் அன்றாட வாழ்க்கை சிரமங்கள் ஆகியவற்றை மதிப்பீட்டாளர்கள் நேரடியாக ஆய்வு செய்து தங்களின் தொழில்முறை அனுபவத்தின் அடிப்படையில் பரிந்துரைகளை வழங்கினர். ஆனால் நாட்டின் பல பகுதிகளில் மதிப்பீட்டு முறைகளில் வேறுபாடுகள் இருப்பதாகவும் முடிவுகள் ஒரே மாதிரியாக இல்லை என்றும் அப்போது அரசு கருதியது. இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் நோக்கில் இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் முதியவர்களிடம் சேகரிக்கப்படும் தகவல்கள் ஒரு தரப்படுத்தப்பட்ட கேள்வித்தாளின் மூலம் பதிவு செய்யப்படுகின்றன. பின்னர் கணினி கணக்கீட்டு வழிமுறைகள் அல்கோரதம் அவற்றை ஆய்வு செய்து அந்த நபருக்கு தேவையான பராமரிப்பு நிலை, நிதி உதவி அளவு மற்றும் முன்னுரிமை ப்ரையாரிட்டி ஆகியவற்றை தானாகவே தீர்மானிக்கின்றன. இந்த முறை வேகமானது, ஒரே மாதிரியான தர நிலையை கடைபிடிப்பது மற்றும் மதிப்பீட்டு வேறுபாடுகளை குறைப்பது போன்ற பலன்களை வழங்கும் என்று அரசு கருதியது. ஆனால் நடைமுறையில் சில சிக்கலான உடல்நிலைகளை கொண்ட முதியவர்களின் உண்மையான தேவைகளை இந்த அல்கோரதம் சரியாக பிரதிபலிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன.
2: I would love it if Mum had extra funding available so that she could shower every day. It just astounds me that somebody that has a diagnosis can then be found to have no impairment.
1: IAT அறிமுகமானதிலிருந்து முதியோர் உரிமை அமைப்புகள், முதியோர் பராமரிப்பு நிறுவனங்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து கவலைகளை வெளிப்படுத்தி வருகின்றன. ஒரு கணினி அல்காரதம் அனைத்து மனித சூழ்நிலைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதே அவர்களின் முக்கிய வாதமாகும். ஒவ்வொரு முதியவரின் வாழ்க்கைச் சூழலும், உடல்நிலையும், குடும்ப ஆதரவும், மருத்துவ வரலாறும் வேறுபட்டவை. இத்தகைய சிக்கலான நிலைகளை கணினி அல்காரதம் கொண்டு எப்போதும் துல்லியமாக மதிப்பிட முடியாது என அவர்கள் கூறுகின்றனர். இதன் விளைவாக அவசர சேவை தேவைப்படும் சில முதியவர்கள் குறைந்த முன்னுரிமை பிரிவில் சேர்க்கப்படுவதனால் அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகிறது என்றும் கூறப்படுகிறது.
3: Have now been rejected. And these are people who previously would have been approved. We only put people forward for reassessment and upgrade when we think there's a strong case.
1: முதியோர் பராமரிப்பில் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு கருவி இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT நடைமுறையில் வரும் மாற்றம் என்ன? ஃபெடரல் அரசு தொடர்ச்சியான விமர்சனங்களுக்கு பிறகு தனது ஆரம்ப நிலைப்பாட்டிலிருந்து ஓரளவு பின்வாங்கியுள்ளது. சில சிக்கலான சூழ்நிலைகளில் இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT வழங்கும் முடிவு அந்த நபரின் உண்மையான தேவையை முழுமையாக பிரதிபலிக்காது என்பதை ஃபெடரல் அரசு ஏற்றுக்கொண்டதாக முதியோர் பராமரிப்பு அமைச்சர் சாம் ரே ABC வானொலியின் பிரேக்ஃபாஸ்ட் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். சில முதியவர்களின் நிலைமைகள் வழக்கமான IAT மதிப்பீட்டு கட்டமைப்புக்குள் பொருந்தாது. அத்தகைய சந்தர்ப்பங்களில் மதிப்பீடு மேற்கொள்ளும் மருத்துவ நிபுணர்கள் அந்த வழக்கை சிஸ்டம் கவர்னர் எனப்படும் உயர்மட்ட மதிப்பாய்வு அமைப்பிற்கு அனுப்பும் அதிகாரம் பெறுவார்கள். அங்கு மனித மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டு தேவையான மாற்றங்கள் செய்யப்படலாம் என்று அமைச்சர் சாம் ரே மேலும் விளக்கினார். முதியவர்களுக்கு சிறந்த முடிவுகளை வழங்குவதற்காக அரசு பல தரப்பினரின் கருத்துக்களை கேட்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த மாற்றம் கொண்டுவரப்பட்டதாகவும் அமைச்சர் சாம் ரே மேலும் தெரிவித்தார். இருப்பினும் இந்த மாற்றம் போதுமானதல்ல என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. கோலிஷன் கூட்டணி, கிரீன்ஸ் கட்சி மற்றும் சுயேச்சை செனட்டர் டேவிட் போகாக் ஆகியோர் இணைந்து புதிய சட்ட முன்வடிவு ஒன்றை செனட்டில் தாக்கல் செய்துள்ளனர். முதியோர் பராமரிப்பில் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டு கருவியின் முழுமையான கணினி முடிவுகளை நம்பாமல் தகுதி வாய்ந்த மருத்துவ நிபுணர்களின் தொழில்முறை தீர்மானத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதே அந்த சட்ட முன்வடிவின் நோக்கமாகும். முதியோருக்கான பராமரிப்பு முடிவுகளை ஒரு கணினி அல்காரதம் அல்ல, தகுதியான மனித நிபுணர்களே எடுக்க வேண்டும். ப்ரொஃபஷனல் தொழில்முறை நிபுணர்களின் மதிப்பீட்டை ஆதரிக்கும் கருவியாக IAT இருக்க வேண்டும், அதற்கு மாறாக இருக்கக்கூடாது என்று எதிர்க்கட்சியின் சுகாதார மற்றும் NDIS பேச்சாளர் என் ரஸ்டன் தெரிவித்தார். லேபர் அரசு மேற்கொண்டுள்ள இந்த மாற்றம் IAT முழுமையாக செயல்படவில்லை என்பதற்கான மறைமுக ஒப்புதல் எனவும் என் ரஸ்டன் விமர்சித்தார். மருத்துவத்துறையில் எந்த இரண்டு நோயாளிகளும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. குறிப்பாக முதியவர்களின் உடல்நிலையில் பல்வேறு நோய்கள் ஒன்றாக காணப்படுவது மிகவும் சாதாரணமானது. உதாரணமாக நினைவாற்றல் குறைபாடு, இதய நோய், நீரிழிவு, இயக்கத்திறன் குறைபாடு, மனநல பிரச்சினைகள், இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒருவருக்கு இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் ஒரு கணினி மதிப்பீடு மட்டுமே போதுமானதாக இருக்காது என்று பல மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT குறித்த விமர்சனங்களில் மிகவும் அதிகம் பேசப்பட்ட சம்பவம் 91 வயதான ஜான் வில்சனின் வழக்காகும். முதியோர் பராமரிப்பு நிலையத்தில் அவருக்கு செப்சிஸ் நோய் கண்டறியப்பட்டது. அவருக்கு உடனடியாக அதிக பராமரிப்பு உதவி தேவைப்பட்டது. இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் அவருக்கு Level 7 பராமரிப்பு தொகுப்பிற்கு தகுதி இருப்பதாக அங்கீகரித்தது. ஆனால் அதே நேரத்தில் அவரை குறைந்த முன்னுரிமை பிரிவில் வகைப்படுத்தியது. இதன் விளைவாக ஜான் வில்சன் நிதி உதவியை பெற சுமார் 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. துரதிருஷ்டவசமாக நிதி உதவி கிடைப்பதற்கு 3 வாரங்களுக்கு முன்பே அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பலர் ஒரு அல்காரதம் எடுத்த முடிவு மனித உயிரின் மதிப்பை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டினர். இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT நடைமுறைக்கு வந்த பிறகு அதன் முடிவுகளை எதிர்த்து மறுபரிசீலனை கோரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளன. 2026 மார்ச் மாத நிலவரப்படி 989 பேர் தங்களது மதிப்பீட்டு முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். முந்தைய 2023-24 நிதியாண்டில் பழைய முறையின் கீழ் இந்த எண்ணிக்கை வெறும் 178 இருந்தது. ஃபெடரல் அரசு இன்டகிரேட்டட் அசஸ்மெண்ட் டூல் IAT முழுமையாக கைவிட தயாராக இல்லை. மாறாக சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மனித தலையீட்டை அதிகரித்து தற்போதைய அமைப்பை மேலும் மேம்படுத்தும் முயற்சியில் உள்ளது. பெரும்பாலான மதிப்பீடுகள் சரியாக நடைபெற்று வருகின்றன. மிக குறைந்த எண்ணிக்கையிலான சிக்கலான வழக்குகளுக்கே கூடுதல் மனித மதிப்பீடு தேவைப்படுகிறது. அதனால் முழு அமைப்பையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதே ஃபெடரல் அரசின் வாதமாகும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை வேகமாக வழங்குவது அவசியமானதுதான். அதே நேரத்தில் மனித வாழ்க்கை தொடர்பான முக்கிய முடிவுகளில் மருத்துவ நிபுணர்களின் அனுபவமும் மனிதாபிமான அணுகுமுறையும் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதும் இந்த விவாதம் வெளிப்படுத்தும் முக்கியமான செய்தியாகும்.
0: நேர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள், சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. அடுத்து சில விளம்பரங்கள், அதன் பின்னர் செய்தியின் பின்னணி தொடரும்.
4: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
5: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
6: Starting a new life in Australia isn't easy.
7: A lot of companies have rejected me.
8: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
6: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
9: நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
0: செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழ்நாட்டில் அண்மைய நாட்களில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் பின்னணி. தமிழக அரசியலை உலுக்கி வரும் குதிரை பேரம், தமிழகத்தில் அதிர்வு அலைகளை ஏற்படுத்தி வரும் நெல்லை இரட்டை கொலை சம்பவம், திருமாவளவன் துணை முதல்வராக வேண்டுமென்று விசிக்க தீர்மானம் நிறைவேற்றம். இவை போன்ற செய்திகளின் பின்னணியுடன் நினைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் ராஜ்.
10: தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான கூட்டணி அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தமிழக ஆளுநர் அல்லைக்கிடம் மனு அளித்துள்ளனர். இதே நேரம் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள தாவேக்கா, திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், சமீப நாட்களாகவே தமிழக அரசியலை கலக்கி வரும் விவகாரம் குதிரை பேரம். அரசியலில் பெரும்பான்மை பலம் இல்லாத போதோ அல்லது ஒரு கட்சியின் ஆட்சியை கவிழ்க்க நினைக்கும் போதோ எதிர்த்தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களை பணமோ அல்லது பதவியோ அல்லது வேறு சில சலுகைகளோ வழங்கி விலை பேசி தங்கள் பக்கம் இழுப்பதே குதிரை பேரம் என்பதாகும். தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தாவேக்காவில் இணைந்து வருகின்றனர். மேலும் அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்துள்ளனர். பெரும்பான்மை இல்லாததால் பிற கட்சியினரிடையே குதிரை பேரம் நடத்தி தங்கள் கட்சியில் இணைத்துக் கொள்வதாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் தாவேக்கா மீது தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வந்தனர். மேலும் அமைச்சரவை கூட்டங்களில் அமைச்சர்கள் அல்லாதவர்கள் பங்கேற்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் குதிரை பேரம் நடத்துவதாக தாவேக்கா அரசு மீது ஆளுநர் அர்லேக்கடம், திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் புகார் அளித்துள்ளனர். குதிரை பேரத்தில் ஈடுபடும் தாவேக்கா மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. ஆளுநரிடம் மனு அளித்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இவ்வாறு தெரிவித்தார்.
11: சீனிவாசன் வேப்பநாடி தொகுதி, ஓசூருக்கு பக்கத்தில் இருக்க தொகுதி, அவர் இளைஞர் புதுசாக வெற்றி பெற்றிருக்கார். அவரை போய் நீங்க வந்துட்டு இளைஞரா இருக்கிற இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறா, நீ ஒரே எம்எல்ஏ தான் திமுக சார்பில் ஜெயிச்சிருக்கிற, நீயும் திமுக இங்க வந்து சேர்ந்துட்டுனா திமுகவே ஒண்ணுமே இல்லைன்னு ஆக்கிடலாம், 50 கோடி ரூபாய் தரோம், உனக்கு நீ என்ன வாரியம் கேட்கறியோ எதை கூட கேட்கறியோ நாங்க தருவோம்னு ஆஃபர் பண்ணியிருக்காரு. அதையும் கம்ப்ளைண்ட்ல யார் யார் பேசினாங்கன்றதெல்லாம் கொடுத்துருக்குறோம். ஆள் பிடிப்பதற்காகவே இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஒழிய ஆக்கப்பூர்வமான பணிகள் எதுவும் செய்ய நடைபெறவில்லை.
10: இதே போல் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநரை சந்தித்து குதிரை பேரம் தொடர்பாக மனு அளித்துள்ளார். இதே நேரம் குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மையென்றால் ஆளுநர் தமக்குரிய அதிகாரத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன்.
12: அது உண்மையாயிருந்தால் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவர் அதில் உடனடியாக தலையிட வேண்டும்.
10: இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள தாவேக்கா, தமிழகத்தில் நேர்மையான ஆட்சி நடைபெறுவதாகவும் குதிரை பேரம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தெரிவித்துள்ளார் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன்.
13: நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம், நம்முடைய கூட்டணி அதற்கு வலிமையான ஆதரவை தந்திருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், 96 பேரை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தி வருகின்ற திமுக கூட்டணி மந்திர சபையிலே காங்கிரசுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தருகிறோம். ஆக குதிரை பேரத்திற்கே வேலை இல்லை. 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தியவர்களுக்கு தான் அது தேவையை தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை.
10: தாவிக்கா மீது அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் குதிரை பேரம் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருவது தமிழக அரசியலில் பரபரப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் அருகே முன்விரோதம் காரணமாக தந்தை மற்றும் மகன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்பகை காரணமாக நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்தில் இருசக்கர வாகனம் மீது காரை மோதவிட்டு 5 வயது மகனை படுகொலை செய்த கும்பல் தந்தையின் தலையை அரிவாளால் வெட்டி துண்டித்து நடுரோட்டில் வைத்துவிட்டு சென்ற கொடூர சம்பவம் பெரும் பரபரப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் அருகே கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி மூலாச்சி கிராமத்தை சேர்ந்த காளிமுத்து தனது மகன்களான ஜெயராஜ் மற்றும் சின்னதுரை ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று காளிமுத்துவின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் காளிமுத்து மற்றும் அவரது இரு மகன்கள் கீழே விழுந்தனர். இதையடுத்து மர்ம கும்பல் அவர்கள் மூவரையும் கொடூரமாக தாக்கியது. இந்த கொடூர தாக்குதலில் காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகனான ஜெயராஜ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மற்றொரு மகனான சின்னதுரை பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் காளிமுத்துவை வெட்டிய கும்பல் அவரின் தலையை துண்டித்து ஒரு சாக்குப்பையில் எடுத்துக்கொண்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெடுஞ்சாலையில் வீசிவிட்டு தப்பிச் சென்றதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டு விட்டதாகவும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் கனிமொழி. தமிழக அரசியல் தொடர்பான மற்றொரு செய்தி, நடைபெறவுள்ள திருச்சி கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திருமாவளவன் போட்டியிட்டு வெற்றி பெற்று அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த செய்தியின் பின்னணி என்னவென்றால், தமிழகத்தில் நடைபெற்று வரும் தாவேக்காவின் ஆட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்து வருகிறது. இதே நேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இது போன்ற சூழ்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கட்சி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினர். அந்த தீர்மானத்தின்படி நடைபெறவுள்ள திருச்சி கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிட வேண்டும் என்றும் அதில் அவர் வெற்றி பெற்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. திருமாவளவனின் துணை முதலமைச்சர் விவகாரம் குறித்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வன்னியரசு,
14: சேலத்தில் மட்டும் இல்லை எல்லா பகுதியிலுமே வந்து எல்லா மாவட்டங்களையும் அது ஒரு எதிர்பார்ப்பு தான். அதற்கான சூழல், அதற்கான காலச்சூழல் வரும்பொழுது எங்களுடைய தலைவர் அவர்களே அது குறித்து வந்து பேசுவார்கள்.
10: இதே நேரம் நடைபெறவுள்ள திருச்சி கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் தாவேக்கா போட்டியிடும் என்று அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சில தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி தரப்பட வாய்ப்பில்லை என்றும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது SBS தமிழ் வானொலியின் தமிழக செய்தியாளர் ராஜ்.
0: இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களையே தொடர்வது சில விளம்பரங்கள், அதைத் தொடர்ந்து
15: நீங்க என்ன ட்ரோன் பறந்தாலும் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டுக்குள்ள இருக்கணும். அதாவது நீங்க ட்ரோனை வந்து பார்க்கக்கூடிய, நீங்க எங்க இருந்தும் அதை வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். 400 ஃபீட்டுக்கு மேல நீங்க பறக்க இயலாது, அதாவது 120 meters. அந்த மாதிரி நீங்க டே லைட்டுக்கு இல்லாதான் உங்களால பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
0: நம் நாட்டில் ட்ரோன்களை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள் குறித்தும் செல்ஃப் மேனேஜ் சூப்பர்வைஷன் SMSF ஐ பயன்படுத்தி முதலீட்டு வீடுகள் வாங்குவதை தடை செய்ய அரசு அறிமுகப்படுத்தும் சட்ட திருத்தம் குறித்தும் அறிந்து கொள்ள இருக்கிறோம். தொடர்ந்தும் நம்முடன் இணைந்திருங்கள்.

0: நேர்களை அந்த விளம்பரங்கள் ஒலிக்கவில்லை. ஆஸ்திரேலியாவில் பலரும் ட்ரோன்களை பயன்படுத்துவதை நாம் அவதானித்திருப்போம். இப்படியாக ட்ரோன்களை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள் என்னென்ன என்பது உட்பட மேலும் சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் ட்ரோன் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் கொண்டவரும் சிண்டெல் கார்ப் என்ற நிறுவனத்தின் சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராகவும் உள்ள பிருந்தன் கீர்த்திநாதன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: வணக்கம் பிருந்தன்.
2: வணக்கம் ரேணுகா.
1: பிருந்தன், நாங்கள் இன்றைய தினம் ட்ரோன்கள் தொடர்பில் பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல உலகெங்குமே அவை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றன. அவை பற்றி பார்ப்பதற்கு முதல் உங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை எங்களது நேயர்களுக்கு தர முடியுமா?
2: நான் வந்து இலங்கையில மொரட்டுவ பல்கலைக்கழகத்துல வந்து இந்த பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ட்ரோன் பேஸ்டா ஒரு அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் கொடுக்குற ஒரு கம்பெனியில நான் கோஃபவுண்ட் பண்ண. நான் அதுக்கு பிறகு லெக்சரராக ஒர்க் பண்ணிட்டு பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்கே கிடைச்சது குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜியில சென்டர் ஃபார் ரோபோட்டிக்ஸ்ல. நான் வந்து புஷ் ஃபயர் ரிலேட்டடா ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி எப்படி அசஸ் பண்ணலாம் புஷ் ஃபயர் ரிஸ்க்ன்றதுல ஒர்க் பண்ணனா. அந்த டைம்ல எனக்கு நிறைய அட்வான்ஸ் ஏஐ டெக்னாலஜிஸ் சென்சர் டெக்னாலஜிஸ் ட்ரோன்ஸ் என்று சொல்லி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணனா. ஸோ இப்போ பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணது பிறகு ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் சிண்டெல் கோப் விக்டோரியா பேஸ்டான ஒரு கம்பெனி. இதில் நாங்கள் ட்ரோன் சொல்யூஷன் ஐஓடி சென்சிங் சொல்யூஷன்ஸ் அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிலேட்டடான சொல்யூஷன்ஸும் நாங்கள் வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸுக்கு சர்வீஸ் பண்ணி கொண்டிருக்கோம்.
1: இப்போ நாங்கள் ட்ரோனை பற்றி பார்ப்போம் பிருந்தன். இந்த ட்ரோன் என்றாலே என்ன என்பது பற்றியும் அல்லது ஆஸ்திரேலியாவில் இந்த ட்ரோன் விதிமுறைகள் ஏன் முக்கியமானவை என்றும் எங்களுக்கு சற்று விளக்கங்கள்.
2: ட்ரோன் வந்து நாங்கள் நார்மலா ட்ரோன்ன்றது தான் ஒரு காமனான வேர்ட், பட் டெக்னிக்கலாக நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஆளில்லா விமானம். இது வந்து கொமனா இப்போ ஒரு ஏர்ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ண போகுது. அங்களோட ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும் சரி ஃப்ளைட்ஸ்லாம் இருக்கட்டும் சரி இப்படியான ஒரு கொமனான ஏர்ஸ்பேஸை இந்த ட்ரோன்ஸ்களும் யூஸ் பண்ணுறதால ரெகுலேஷன்ஸை வந்து நாங்கள் கடைப்பிடிக்கலாட்டி இது வந்து ஒரு டிசாஸ்டர் ஆகலாம். ஸோ அதால இந்த ரெகுலேஷன்ஸ்கள் வந்து இப்போ சிவில் அவியேஷன் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஸ்திரேலியாஸ் வந்து ரெகுலேஷன்ஸ்களை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் அதுகளை ஃபாலோ பண்ணி கொண்டு எங்களால் ஃப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
1: சரி, எல்லோருமே இந்த ட்ரோனை பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எதுவும் சுற்றுலா தலங்களுக்கு போனாலோ அல்லது பொது இடங்களில் எல்லாம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு நபர் இந்த ட்ரோனை பறக்க விடுகின்ற போது இங்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள் என்ன?
2: காசா ஆஸ்திரேலியா வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. இது நார்மலாகவே நீங்கள் கூகுள் ஜிபிடிஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மெயினாக நீங்கள் ஒரு ரீக்ரியேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா, அதாவது ஒரு ஹாபி ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் இந்த எஸ்ஓசியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் என்ன ட்ரோன் பறந்தாலும் விஷுவல் லைன் ஆஃப் சைட்டுக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் ட்ரோனை வந்து பார்க்கக்கூடிய நீங்கள் எங்கேருந்தும் அதை வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். 400 ஃபீட்டுக்கு மேலே நீங்கள் பறக்க இயலாது, அதாவது 120 meters. அந்த மாதிரி நீங்கள் டே லைட்டுக்கு இல்லை தான் உங்களால் பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் முக்கியமானது வந்து நீங்கள் இப்போ நீங்கள் எங்கே பறக்குறீங்களோ அதுக்கு கீழே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுற இடத்துல இருந்து ஒரு 30 meters ரேடியஸுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது. மனிதர்களாக இருந்தாலும் சரி வைல்ட் லைஃபாக இருந்தாலும் சரி அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பறக்க இயலாது. அப்படியான ஒரு கண்டிஷன்ஸில் தான் நீங்கள் வந்து பறக்கலாம். இன்கேஸ் அவங்க அந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸில் இன்வால்வ் ஆகிறவங்கன்னு சொன்னால் அது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. கொமனான ஆட்கள் வந்து 30 meters இருக்கக்குள்ளே நீங்கள் பறக்க இயலாது. அதே மாதிரி ப்ரொஹிபிட்டட் பிளேஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அந்த மாதிரியான இடங்களும் ஃப்ளைட்ஸில் இருந்து நீங்கள் தள்ளி ஒரு ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் தள்ளி 3 nautical miles இருந்து நீங்கள் பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
1: சரி பிருந்தன், அடுத்ததாக இப்போ ஒருவர் இந்த ட்ரோனை வைத்து அவருடைய வேலை வணிகம் அவற்றுக்கு பயன்படுத்த நினைத்தால் அதற்குரிய பொருத்தமான ட்ரோன்களை எப்படி தெரிவு செய்வது?
2: நீங்க சிவில் அவியேஷன் சேஃப்டி அத்தாரிட்டி காசான்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா. காசா வந்து உங்களுக்கு ட்ரோனை வந்து வெயிட் பேஸ்டாகவும் அதன் அப்ளிகேஷன் நீங்க உங்களோட பர்பஸ் பேஸ்டாகவும் டிவைட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடட் ஆர்பி என்ற கேட்டகரி இருக்குது, எக்ஸ்க்ளூடட் ஆர்பி என்ற ஒரு கேட்டகரி இருக்குது. நீங்க இன்க்ளூடட் ஆர்பி என்ற கேட்டகரிக்குள்ள நீங்க பறக்குறீங்கன்னு சொன்னா யூ நீட் லைசன்ஸ். அதே நேரத்தில் உங்களோட நீங்க நீங்க எந்த கம்பெனிக்கு இல்ல பறக்குறீங்களோ இல்லது எந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள பறக்குறீங்களோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஆர்இஓசி என்ற ஒரு ஆபரேட்டர் சர்டிபிகேட்டை வந்து வச்சிருக்கணும். இதுல எக்ஸ்க்ளூடட் ஆர்பிஏன்றது வந்து நார்மலாவே நீங்க ரீக்ரியேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்றது, ஹோபிக்கு யூஸ் பண்றது எல்லாம் இது எக்ஸ்க்ளூடட்டுக்குள்ள வரும். இதுக்குள்ள வந்து நீங்க லைசன்ஸோ இல்லாட்டி உங்களோட ஒரு ஆபரேட்டர் சர்டிபிகேட்ஸோ உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இருக்கணும் இல்லை. அதுலயும் இந்த இப்ப நீங்க வெயிட் அண்ட் பாத்தீங்க வெயிட் கேட்டகரி பாத்தீங்கன்னு சொன்னா மைக்ரோ ட்ரோன்ஸ் வெரி ஸ்மால் ஸ்மால் மீடியம் என்ற மாதிரி கேட்டகரை பண்ணிருக்காங்க. லார்ஜ் வரைக்கும் கேட்டகரி பண்ணிருக்காங்க. அதுல 250 கிராம்ல கீழே இருக்கிறது வந்து மைக்ரோன்னு சொல்லுவாங்க. 2 கிலோகிராமுக்குள்ள இருக்கிறது வந்து வெரி ஸ்மால். இந்த வெரி ஸ்மால் வரைக்கும் நீங்க ஈவன் கொமர்ஷியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணா கூட நீங்க வந்து லைசன்ஸோ இல்லாட்டி உங்களோட ஆபரேட்டர் சர்டிபிகேட்டோ தேவைப்படாது. அதே இது இப்ப ஸ்மால் அண்ட் வர கூட 25 கிலோகிராம். இந்த 25 கிலோகிராம்ஸுக்குள்ள நீங்க பறக்குறதா இருந்தா கூட சில டைம்ல உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமலும் பறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது நீங்க பறக்குற லேண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் கன்சர்ன்கள் அதே மாதிரி இது உங்களோட லேண்டா இருந்தா அந்த இந்த லேண்ட் ஹோல்டர்ஸ் ரூல்ஸுக்கு உள்ள நீங்க நீங்க பறக்க பறந்தீங்கன்னு சொன்னா நீங்க லைசன்ஸ் இல்லாம பறக்க முடியும். அதே மாதிரி நீங்க 25 கிலோகிராமுக்கு மேல நீங்க பறக்க போறீங்கண்டா நீங்க உங்களுக்கு கட்டாயம் பைலட் லைசன்ஸ் இருந்தா ஆகணும் கொமர்ஷியலைசேஷன் ரூல்ஸ்ல.
1: இப்ப நீங்க இந்த லைசன்ஸ் என்று குறிப்பிடுகிறீர்கள் பிரந்தன், இந்த ட்ரோனை பறக்க விடுவதற்கான லைசன்ஸ் அதை வந்து எப்படி ஒருவர் எடுப்பது?
2: அவியேஷன் ஆஸ்திரேலியா மாதிரியான நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. நீங்க அவங்கள்ட்ட வந்து ஒரு லைக் எவ்ரி 2 மந்த்ஸ் எவ்ரி 3 மந்த்ஸ் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு 5 டே கோர்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க 7 kg வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் தருவாங்க. அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் 1 டே ஒரு ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்டோட. இது இது வந்து தியரி அதே மாதிரி ப்ராக்டிக்கல் என்ற ரெண்டு பாட்டை வச்சிருக்கும். இதுல நிறைய கவர் பண்ணுவாங்க. இப்ப காசா ரூல்ஸுகள் என்ன, எப்படி நீங்க பறக்கணும், அதே மாதிரி கண்ட்ரோல்ஸுகள் என்னென்ன இருக்குது, பேட்டரிஸை பத்தி, எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து நீங்க ஈவன் வெதர் ரிலேட்டடான விஷயம் வரைக்கும் உங்களுக்கு படிப்பிப்பாங்க. அதே நேரத்துல ப்ராக்டிக்கல் சைடுல டிஃபரெண்டான பேட்டர்ன்ஸ்களை பறக்க விடுறது, அதே மாதிரி இப்ப ஜிபிஎஸோட பறக்குற ட்ரோன்ஸ்கள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஈஸியா இருக்கும். ஆனா ஜிபிஎஸ் இல்லாம ஆல்டிடியூட் மோட்ஸ்ல பறந்து எனி டைம் ட்ரோன் ஃபெயிலியர் ஆகிற டைம்ல உங்களால கண்ட்ரோல் பண்ணி அதை லேண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டியை வந்து உங்களை வளர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும். 85 MCQ எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுல நீங்க 73க்கு மேல ஸ்கோர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். நீங்க 180 கிலோகிராம் வரைக்கும் நீங்க ரீக்ரியேஷன் பர்பஸுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க லைசன்ஸ் எடுக்க தேவையில்லை. ஆனா நீங்க கொமர்ஷியல் யூஸுக்கு போறீங்கன்னு சொன்னா நீங்க வந்து 25 கிலோகிராமுக்கு மேல பறக்கக்குள்ள உங்களுக்கு லைசன்ஸும் உங்களுக்கு உங்களோட ஆபரேட்டர் சர்டிபிகேட்டும் தேவை உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு. ஒரு 2 கிலோகிராம் வரைக்கும் உங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமலே நீங்க கொமர்ஷியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
1: ட்ரோன்களை பறக்க விடுவது தொடர்பில் அல்லது ஆஸ்திரேலியாவில் உள்ள சட்ட திட்டங்கள் தொடர்பில் அல்லது வணிக ரீதியாக இதை பயன்படுத்த நினைப்பவர்கள் அதற்குரிய லைசன்ஸ் எடுப்பது இவை தொடர்பிலான மேலதிக விவரங்களை எங்கே பெற்றுக்கொள்ளலாம் பிரந்தன்?
2: நீங்க சிவில் அவியேஷன் சேஃப்டி அத்தாரிட்டி அவங்களோட வெப்சைட்ல நீங்க இதெல்லாம் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல இப்ப எது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இதுல நீங்க பறக்கலாம்ன்றது வந்து காசா வெரிஃபைட் ட்ரோன் சேஃப்டி ஆப்ஸ்கள் இருக்குது மொபைல் போன்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஓபன் ஸ்கை, ஓகே டு ஃபிளை இப்படியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட லொக்கேஷனை நீங்க பிக்ஸ் பண்ணீங்கடா இங்க நீங்க பறக்கலாமா இல்லையா அதுக்கான ரூல்ஸ்கள் எல்லாமே உங்களால அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேஃப்டி ரூல்ஸ்களை நீங்க ஒரு பார்த்துட்டு உங்களோட ட்ரோன்ஸ் எல்லாம் என்னென்ன இன்னொரு ப்ரைவசிக்கு பிரச்சனை வராத மாதிரி நீங்க பறக்கலாம்.
1: மிக்க நன்றி பிருந்தன். ட்ரோன்கள் தொடர்பில் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி உங்களது நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும். வணக்கம்.
2: நன்றி ரேணுகா.
0: நம் நாட்டில் ட்ரோன்களை பயன்படுத்தும் போது அவதானிக்க வேண்டிய விடயங்கள் குறித்து சிந்தல் கார்ப் நிறுவனத்தின் சீஃப் டெக்னாலஜி ஆபீசர் டாக்டர் பிருந்தன் கீர்த்திநாதன் அவர்களோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
3: Psst. starting a new life in Australia isn't easy.
4: A lot of companies have rejected me.
5: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've given up.
3: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
6: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
7: உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன். மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.

நேர்களே, நிகழ்ச்சியின் இடையில் ஒரு பாடல். மெல்லிசை, நாட்டுப்புற இசை, கானா பாடல்கள் என பல்துறை பாடகரான முகேஷ் முகமது என்ற இந்திய திரைப்பட பின்னணி பாடகரின் பிறந்த நாள் என்று 2004 ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பு வெளிந்த கண்களால் கைது செய் என்ற தமிழ் திரைப்படத்தில் முதன்முறையாக பின்னணி இசை பாடினார். அந்த திரைப்படத்தில் தேன்மொழி எழுதிய பாடல் இது.

0: நேர்களே, செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் SMSF பயன்படுத்தி முதலீட்டு வீடுகள் வாங்குவதை தடை செய்யும் சட்ட திருத்தத்தை அரசு கொண்டு வருகிறது. இது குறித்து விளக்குகிறார் பேர்த் நகரில் வாழும் கோவிந்தராஜன் அப்பு அவர்கள். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் குறித்து கட்டுரை எழுதும் அவர் ஆஸ்திரேலியாவின் CPA, CA மற்றும் AIM உயர்கல்வி நிறுவனங்களில் உறுப்பினராக இருப்பதோடு பல ஆண்டுகளாக அரசு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: வணக்கம் அப்பு கோவிந்தராஜன் அவர்களே.
2: வணக்கம் செல்வி.
1: செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷனில் அரசு சில மாற்றங்களை அறிமுகப்படுத்துவதாக சொல்லியிருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். அதை பற்றி பேசுவதற்கு முன்னதாக, பொதுவாகவே செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் என்றால் என்ன, யாரெல்லாம் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி முதலில் பேசுவோம். அந்த வகையில் செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷனை எளிமையாக விளக்க முடியுமா?
2: நிச்சயமாக செல்வி. இப்போ SMSF அப்படின்னு ஆங்கிலத்தில் வந்து சுருக்கமாக சொல்கிறோம். அது வந்து செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் ஃபண்ட் அப்படின்றதோட அப்ரிவேஷன் தான் அந்த SMSF. ஓய்வூதிய நிதினு சொல்கிறோம் சூப்பர் அனிவேஷனை. அதை வந்து நம்மளே நிர்வகிக்கக்கூடியது தான் SMSF. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் சூப்பர் ஃபண்டை நம்ம வச்சுருப்போம். அதாவது ஆஸ்திரேலியன் சூப்பர், ஹோஸ்ட் பிளஸ், அந்த மாதிரி நிறைய

0: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
1: தான் சட்டப்பூர்வமா ஏடிஓ வந்து ஆஸ்திரேலியன் டாக்ஸ் ஆபீஸ் வந்து ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து நிர்வகிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி ஏடிஓட ஆஸ்திரேலியன் டாக்ஸ் ஆபீஸோட விதிமுறைகள் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி வருஷத்துக்கு தணிக்கை இருக்கு, ஆடிட் இருக்கு, கம்பல்சரி கம்ப்ளைன்சஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க நிர்வகிக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கன்னு சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பத்தி நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து வருடாந்திர தணிக்கை, ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, கம்ப்ளைன்ஸ், அதே மாதிரி உங்களோட முதலீடுகளை வந்து நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இது யார் வேணா ஆரம்பிக்கலாம். சட்ட நிபந்தனை இருக்கு, அதுக்கு சூப்பர் அனுவேஷனுக்கு வந்து ஒரு லா இருக்கு, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க பண்ணலாம்.
2: செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் ஃபண்டிற்கும் ஒரு சூப்பர் ஃபண்டில் நமது ஓய்வூதிய நிதியை வைத்திருப்பதற்கும் என்ன வித்தியாசம், அதாவது இதில் என்ன நன்மை இருக்கிறது, என்ன ஆபத்து இருக்கிறது என்பதனை சொல்லுங்கள்.
1: தனியா நீங்களே ஒரு SMSF வச்சிருக்கீங்க, நீங்களே ஒரு சூப்பர் ஃபண்ட் நிர்வகிக்கிறீங்க அப்படின் போது உங்களோட முழு கட்டுப்பாட்டில் தான் அந்த SMSF இருக்க சூப்பர் ஃபண்ட் பணம் வந்து இருக்கு. ஸோ நீங்க எப்படி முதலீடு பண்றீங்களோ அதோட ரிஸ்க், அதோட லாப நஷ்டம் எல்லாமே உங்களை சார்ந்து இருக்கு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதலீடு செய்கிறது வந்து நல்ல முறையில் ஒரு லாபம் வருது அப்படின்னு நம்ம பட்சத்தில் அந்த சூப்பர் ஃபண்டில் இருக்கிற பணம் வேகமாக முன்னேறிக்கிட்டே போகும். வருமானம் வந்து அதிகமாகி சூப்பர் ஃபண்ட் பேலன்ஸ் அதிகமாகும். முழு கட்டுப்பாடு உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எப்போ வாங்கலாம், எப்போ விற்கலாம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு வேண்டாம், எல்லாமே நீங்களே முடிவெடுப்பீங்க. இதே வந்து தனியார்கிட்ட நீங்கள் இருக்கும்போது, இப்போ சூப்பர் ஃபண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஆஸ்திரேலியன் சூப்பர், அந்த மாதிரி சில நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஹாட் பிளஸ், இந்த மாதிரி நிறையா இருக்கு, யூனிகார்ன், அதில் நீங்கள் வந்து ஃபண்டு வச்சிருக்க பட்சத்தில் உங்களோட கட்டுப்பாட்டில் அது இருக்காது. அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க உங்களோட ஃபண்டை மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஏகப்பட்ட பல மில்லியன் மக்களோட கணக்கை வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே போர்டு இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், அவங்க வந்து எதில் முதலீடு பண்ணலான்றதை அவங்க டிசைட் பண்ணுவாங்க அந்த போர்டு. ஆனால் இதே நீங்கள் தனியாக நீங்கள் வச்சிருக்கும் போது நீங்களே இது பண்ணுவீங்க. அதில் வந்து என்னென்னா லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது, ஆனால் ரிஸ்க் வந்து முழுசும் உங்களை சார்ந்துருது. இதே தனியாக வைக்கும்போது ரிஸ்க் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி அதுக்கு நிறைய லேயர்ஸ் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து முதலீட்டை வந்து பண்ணுவாங்க. ஸோ தனியாக நீங்களே பண்ணும்போது உங்களுக்கு கடுமையான விதிகள் தான் ஒன்றும் கிடையாது, நீங்களே பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனால் இதில் வந்து ரிஸ்க்னு நீங்கள் கேட்டீங்க, அது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் தப்பாக பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பணம் வந்து நஷ்டத்துக்கு போயிடும். நஷ்டத்துக்கு போகும்போது உங்களோட சூப்பர் அனிமேஷன் பணம் வந்து உங்கள் கையில் இருக்காது. ஸோ அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுதான் அதில் ரிஸ்க்.
2: செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனிவேஷன் ஃபண்டில் ஒரு லூப் ஹோல் இருப்பதாகவும் அதற்கான தீர்வாக மாற்றம் ஒன்றை அரசு அறிமுகப்படுத்துவதாக சொல்லுகிறார்கள். அதை விளங்கப்படுத்துங்கள், அதாவது அது என்ன லூப் ஹோல், அதை விளங்கப்படுத்துங்கள்.
1: அந்த லூப் ஹோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SMSF வந்து எந்த நோக்கத்தில் ஒரு செல்ஃப் மேனேஜ் சூப்பர் ஃபண்ட்ன்றது எப்படி கொண்டு வந்தாங்க, சரி இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போய் அதை பண்ணுறதோட மக்களே பண்ணிக்கிட்டோம், அதாவது ஒரு சூப்பர் அனிவேஷன் வச்சிருக்க பணம் அவங்களோட தானே, குறிப்பாக வந்து இப்போ என்னோட பணம் வந்து சூப்பரில் இருக்குனாக்கா அது என்னோட பணம் தானே, சரி அதையே நான் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட வைக்கணும், சரி நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அரசு என்ன பண்ண, சரி பரவாயில்ல நீயே வச்சுக்கலாம், அதுக்கான ஒரு லா கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் வந்து ஒரு சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. ஸோ நடைமுறை சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் அனிவேஷனோட நோக்கம் வந்து உங்களோட ஓய்வூதியம் பாதுகாப்பாக இருக்கணும், ஓய்வூதிய சேமிப்பு தான் அதோட நோக்கம். மக்களுக்கு வந்து ஓய்வூதியம் ஒரு சேமிப்பு வந்து இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் ஓய்வூதியம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறது, அதை ரெண்ட்டுக்கு விட்டு அந்த வாடகையில் வந்து சம்பாரிச்சு சூப்பர் அனிமேஷன் ஃபண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நிறைய வந்து ஸ்பெகுலேஷன் நிறைய பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ சூப்பர் ஃபண்ட் வழியாக அந்த இருக்கிற பணத்தை, அந்த பணம் வந்து முக்கியமான நோக்கம் வந்து நான் சொன்னது வந்து ஓய்வூதிய சேமிப்புக்கான நோக்கம்தான். ஸோ அந்த ஃபண்டை எடுத்து ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது ஒரு லூப் ஹோலாக அரசு பார்க்குறாங்க. சரி இது வந்து நம்ம வந்து கொண்டு வந்தது வந்து ஒரு லாங் டேர்ம் பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்கணும், இது ஒரு தேர்ட் பார்ட்டிகிட்ட இருக்கிறது பதில் இவங்களே வச்சுக்கணும் நல்லது அப்படின்ற நோக்கத்தில் கொண்டு வந்தோம். ஆனால் வந்து இது வந்து தவறான ஒரு இதுக்கு போகுது, ப்ராப்பர்ட்டி ஸ்பெகுலேஷன் மாதிரி நிறைய பேர் இதில் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் பண்ணும்போது நான்

0: அதுல இருக்க ஊதியத்துக்கான பாதுகாப்பை வந்து அச்சப்படுத்துவதை அவங்க நினைக்கிறாங்க. சரி, இது வந்து ரிஸ்க்ல வந்து ஒருவேளை ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆச்சு, இல்ல ப்ராப்பர்ட்டி வந்து குறையுது, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணதுல நஷ்டம் வருது அப்படின்ற பட்சத்துல இந்த ஓய்வூதியத்துக்கான பிரச்சனை வந்துடுது. அப்ப வந்து மக்கள் எங்க போவாங்க, ஐயோ நான் வந்து ஓய்வூதியத்துக்காக சேர்த்து வச்சேன், இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு எதிர்பார்க்கல அப்படின்ற ஒரு பட்சம் வரும்போது அரசு வந்து இதுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். சோ அதுதான் இந்த லூப்ஹோல்ஸ் வந்து இது பண்றது. இப்போ ப்ரொபோஸ்ட் லா தாங்க, இன்னும் சட்டத்துக்கு வரல, கூடிய சீக்கிரத்துல நடைமுறைக்கு வந்துருது. சோ அதை என்ன பண்றாங்கன்னா, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வாங்கறதுக்கு முடியாதபடி பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்துல. அதாவது நம்ம வந்து எல்ஆர்பிஏன்னு ஒன்று சொல்லுவோம், லிமிடெட் ரிசோர்ஸ் பாரோவிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பாரோவிங் அதாவது பேங்க் வழியாக நீங்கள் கடன் வாங்கி சூப்பர் அனுவேஷனில் இருக்க பணத்தை வச்சு ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்க. நீங்களோ உங்கள் ரிலேஷன்ஸோ யாரும் அதில் தங்க முடியாது, ரெண்ட்டுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு அந்த வாடகை வந்து நம்ம சூப்பர் அனுவேஷன் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதில் வந்து எவ்வளோ லாப நஷ்டம் இருக்கோ வருஷம் கடைசியில் அதில் என்ன வருதோ அதுக்கான நெட் ப்ராஃபிட்னு சொல்கிறோம், அதுலக்கு வந்து 15% டாக்ஸை பிடிச்சி மீதி வந்து உங்க ஃபண்ட்ல அது ஆட் ஆகும். இது வந்து என்னதுன்னா, நோக்கம் வந்து ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கான நோக்கத்துக்கு தான் சூப்பர் அனுவேஷன் கொண்டு வந்தது. ஆனா பொதுவாக மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, லெவல் பிளேன் நம்ம சொல்றோம், லெவல் பிளேனா எல்லாருக்குமே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸோ இதுல வந்து சூப்பர் அனுவேஷன் வழியா வாங்குறவங்க வந்து நிறைய உள்ள வாங்குறதுனால புதுசா வாங்குறவங்களுக்கு வந்து இது பெரிய தடையா இருக்கு. ஏன்னா புதுசா வரவங்கள்ட்ட அவ்வளவு பணம் இல்லை. இதே சூப்பர் அனுவேஷன்ல நீங்க பணம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நீங்க வாங்க ஆரம்பிக்கிறீங்க. இதே ஒரு யங் ஜெனரேஷன் யங் ஃபேமிலிட்ட வந்து அவ்வளவு பேலன்ஸ் இருக்காது சூப்பர்ல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஸோ அது ஒரு லூப்ஹோலாவும் கவர்மெண்ட் பாக்குறாங்க. சரி, இது வந்து எல்லாருக்குமே லெவல் பிளே கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். இப்போ ஒரு வலிமையா இருக்கிறவனே வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது மற்றவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாம இருக்கிறதுனால சரி இந்த லூப்ஹோல்ஸ் அடைக்கலாம், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வழியா லோன் வாங்குறது வந்து நிறுத்திடுவோம், இதுல வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க இப்ப பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சட்டம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரம் வர ஆரம்பிக்குது. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி சூப்பர் அனுவேஷன் மூலமா வாங்கறதுக்கு முடியும், அதுக்கு பாரோவிங் லோன் வாங்கலாம், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி மட்டும் வாங்க முடியாது.
1: சூப்பர் அனுவேஷனை பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது என்று கூறினீர்கள். ஆனால் முதலாவது வீடு வாங்க நினைப்பவர்கள் தங்களுடைய சூப்பர் அனுவேஷனை பயன்படுத்தி முதலாவது வீடு வாங்க முடியுமா?
0: நிச்சயமாக அதில் வாங்க முடியாது. பிரைமரி ரெசிடென்ஸை வந்து வாங்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, சூப்பர் அனுவேஷன் என்பது நான் முன்னரே சொன்ன மாதிரி ஓய்வூதியத்துக்கான ஒரு சேவிங்ஸ், அது சேமிப்பு தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம பிரைமரி ரெசிடென்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா சட்டத்தில், அது நம்மளுடைய பர்சனல் அசட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இதில் பர்சனல் அசட் வாங்கும்போது பர்சனல் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடாது. அது மூலியமா கிடைச்சதுனாக்கா அது சூப்பர் அனுவேஷனோட நோக்கம் வந்து அதுல பாதிக்குது. அதனால அது வந்து சூப்பர் அனுவேஷனை வச்சு அந்த பிரைமரி ரெசிடென்ஸ் வாங்க முடியாது. ஆனா அதுல வந்து டெபாசிட்டுக்கு நீங்க சேமிச்சு வச்சு அதுல டெபாசிட்டுக்காக கொஞ்சமா ஒரு பணத்தை யூஸ் பண்ணலாம், அது மட்டும் தான் அதுல முடியும். அதே மாதிரி செல்வி, இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த எஸ்எம்எஸ் பத்தி பேசணும், நம்ம வந்து ஒரு பொதுவா தான் ஒரு ஆலோசனை பேசுறோம். அது யார் யாருக்கு என்னென்ன இது தேவையோ அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு ஆலோசனை இதுக்குன்னு தனியா இருக்காங்க, ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இருக்காங்க, அவங்க மூலியமா இவங்க இதை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். நம்ம இதுல வந்து சொல்றது வந்து ஒரு பொதுவான ஒரு இதுதான்.
1: மிக்க நன்றி அப்பு கோவிந்தராஜன் அவர்களே. பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி செல்வி.
2: செல்ஃப் மேனேஜ் சூப்பர் அனுவேஷன் SMSF ஐ பயன்படுத்தி முதலீட்டு வீடுகள் வாங்குவதை தடை செய்யும் சட்ட திருத்தத்தை அரசு கொண்டு வருகிறது. இது குறித்து விளக்கியவர் பேர்த் நகரில் வாழும் கோவிந்தராஜன் அப்பு அவர்கள். அவரோடு உரையாடியவர் செல்வி இன்பசேகரன்.
3: SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
4: Starting a new life in Australia isn't easy.
5: A lot of companies have rejected me.
6: Sometimes I feel like, oh, I'm gonna quit, I've give up.
4: Work in Progress is a podcast to help skilled migrants rebuild their careers in a new country. You'll hear inspiring real-life stories, expert advice, and valuable tips to help you find a job and advance your career. Work in Progress. Listen now wherever you get your podcasts.
7: You're listening to SBS Audio. We are currently in an ad break. Your program will resume shortly.
8: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் Facebook.

நேர்களே, நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு திரை இசைப்பாடல். இந்திய கர்நாடக இசைப்பாடகர், இசை மேதை, பல்வாத்திய கலைஞர், பின்னணி பாடகர், இசையமைப்பாளர், வாக்கேயக்காரர், குணச்சித்திர நடிகர் என பல்திறன் கொண்ட கலைஞரான மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பிறந்த நாள் என்று. 1930 பிறந்த இவர் 2016 நவம்பர் 22 நாள் காலமானார். 2009 வெளியான பசங்க என்ற திரைப்படத்தில் யுகபாரதியின் வரிகளுக்கு ஜேம்ஸ் வசந்தன் இசையில் அவர் பாடிய பாடலை நிகழ்ச்சி நிறைவு செய்யும் வரை கேட்போமா?